0: ஹலோ,
1: குட் ஈவினிங். நீங்கள் இப்போ உங்கள் ஹானத்தும் தம்பியோ யாம்ன தோய்ன இத்த தத்தன கொய்கி குட் ஈவினிங் மணிப்பூர், குட் மார்னிங் மணிப்பூர் கி தரம் சிங் தசோதும சருக் யாவிரிப ஏகொய் பலின் மசு தராம்னு ஒக்சரி ngasi sibu கரி கரம்ப மத்தில் சாபி ரகே நுமிதாங்கி வின ஓகே. குட் ஈவினிங் மணிப்பூர் கி தரம் சிங் ஐபிரம்ப ஒய்பிகதேர லைபக் பூப்ப நுமித் அமசு ஒய்ரே ngasi குட் ஈவினிங் மணிப்பூர் கி தரம் சிதசு அகொய் போன் அசிசு பங்கே அது அகொய் கி தொங்கா தொங்கான்ப தரம் கே அம சந்தோக்சரி மசிகி மரக்தகி அகொய் ख्வாய்தகி ஹேன பாம்பி பசி கரம்ப தரம் சிங் ஒய்பிபுகி
0: SMS
1: தாவிரப்ப லோய்னா போன் தௌபிரக்துன தரம் குடிமக்தும் சருக் யாபிரிப அகொய் மரம்னி ngasi குட் ஈவினிங் மணிப்பூர் கி தரம் அசித கால் தௌபிரக்ப கரி கரம்ப ஃபிலிம் கி கரம்ப இசை தாசிகே அதுமக்தி லைஜத்ரே அதுப்ப மதங் கன்பிப யாரகதி கன்பிய ஓ
0: அதுஜே பன்சுரன் சிதகே
1: ஹாய்
0: நேஷனல் செக்டர் நேஷனல் சாபனே ஹுமாங் சௌகுனே தோதா தோய் தாஜரக்
1: பந்துங்கிதர நுக்சிபகி நுக்சான சாவனே தோவசே அகொய் மதம்தோ அகொய்ன நிக்சிங்கே ஹைப்தாரே அகொய் தெனினக சிதே கெனோ தோரோக சக அகொய் பெஸ்பாங்கோ தோரோ சக்கோஜி மதம்ஜி மசி இசைசி மதம்ஜே தோ ஹோல் தக ஃபிலிம் சீயிங் பி ஹோப்ரோ கமாய் தோவிகே ஆவுதே யாம்ன நுங்காய்கிப அதும் ஃபிலிம் சுவைக்கி பந்துங்கிதர நுக்சிவசே ஃபிலிம்ஸ்கி அகொய் தினே சர்மன் சக்ப பெமோல் ஃபிபவுன சைரங்கிப லோய்ன அனந்த சலாய்ன சைராங்கிப இசைனி இசைசி மத்தி அம்தங் கங்கிரோம் மதி யாம் நுங்காய்கனி பலின் ஹாய் யாம் நுங்காய்சரே கால் தௌபிரக் ஹாய் ஹாய் ஹாய் யாம் நுங்காய்சரே கால் தௌபிரக் தன் சருக் யாபிரக்ப சும்ன கன்பிரக்லிப இசைசி மு குதோல் தம்ஜரி மயாம் பன்ன தமினசே
0: Thank you, sir.
1: Welcome.